அவர் அனல் அநாத கியா சாஸ் ரேக நேச சூர தேன சால் தரு ஃபல் ஃபுல் தியா.